தைவன் அராத அணி என் புதமா தபிரபோ மந்தைஹு நம்யுத்தமா ஜெசல் மன் பேசத் வல் அர்சி புகா புக்குல் மன் அக்காவு ஜுல் குசி பகா இல்லைல கஹரு வம் தனஹு நந்தபத்து ராவு ஜெசா மா சுனக் சனஹு புத்துவில் உம் சக்கனால் அக்காரிபு வல் குலுமில் நிசதிஜின் ஷார்